சுமம் திட்டுமம் சிறுமம் ஹாரியூர் கேத்யோட் எஃப்எம் அவரோரா.